ஆகும் சீரா போய் இத்தரோனக முத்துக் ஓனா மூஜிக புரக்கிட பிர்மாய் இத்த செய்பரேஜாக முத்துக் ஓரசாம் கபாசிதர்னியா இத்தமாக ஃபேட்டோ நோமானே மில்லேனியுனியா இத்தமாக சாபெடோரியா நோ கிரியாத்திவிடாடே நெபேஹோலா இசி லியங் இடா ப எனர்ஜியா ஸ்பிரிட்டு நெபேனாக் லோகே இய இன்டர்கொனெக் சாவ் ஒபுவாத் ஹோத்து ஹோத்து இத்தமாக முடான்சா ஃபோவா தெம்ப்ரானி அத்துக்குர லாரா நோலியு ஹக்காராக் செய் சென்ட்ரு transformação niang ita hakarak reconhece itanya ang conjunto no itanya santidade hakarak desenvolve hodame bit no domi ita maksaisasi konaba moras no injustiça nebe haleuita hakarak saibelung ihaluta ita fiar ia igualidade no diversidade respeita itanya diferença sira. Ita fiar kata fo mak hahalok simunia. Iha kura ita ang rasi, ita kura itanya mundu. Ita fiar kata, ita hotu iha interkoneksaung nyelarang. Parte husibeala sira, nolabari sira nebe mai, parte horai, mundu nofitun sira. Amen.